அக்கா, ஐ லவ் யுவர் எனர்ஜி. அப்படியே இருங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ இனியும் கால் பண்ணணும், பிகாஸ் நல்ல ரீதியில் மலையாளம் சம்சாரிக்கணும். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தேட் அஸ் வெல். ஸோ ஈ ஒரு பாட்டு வச்சுக்கொண்டு ஞான் குறச்சு கழிஞ்சிட்டு அடுத்த பாக்கி செட் ஓஃப் கேம்ஸுமாய்ட்டு அல்லங்கில் அடுத்த ஆள்க்காருமாய்ட்டு எத்தினாயிருக்கும். அப்போ விளிக்கா மறக்கண்ட, வேகம் தான் விழிச்சோளூ. நீங்களுக்கும் ஈ பண்ண ஈ ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் செய்துட்டு வின்னர்ஸ் ஆகாம். 444-9917 விளிக்கேண்டது. ஞான் அக்காக்கு மாத்திரம் ஒரு ചെറിയ ഇളവ് കൊടുത്തതാണ്. മൂന്ന് പേരെ മാത്രമേ ഞാൻ ചോദിച്ചുള്ളൂ, പക്ഷെ ആറ് പേരുടെയോ അഞ്ച് പേരുടെയെങ്കിലും പേര് പറയണം കേട്ടോ. അപ്പം നേരെ വിളിച്ചോ, 444-9917 444-9917 വേഗം തന്നെ വിളിച്ചോ, വേഗം തന്നെ വിളിച്ചോ.